வாயின் சொல்லி நச்சன ஒரு காரலான பேரு சேரு ਰੋਟੀਆਂ ਕਾਰਨ ਪੂਰੇ ਤਾਲਿਆ ਪਿਛੜੇ ਧਰਤੀ ਨਾਲ।